0: நவந்தாரி குத்துரத்துரா மக்கனத்து செவ்வோ அவத்து தேகித்தாங்கோ உங்கள் நோ மோத்து இக்கே கேலோகி துக்கனைத்து நருவம்போத்து Tunyi tanga ngombe mbiari tutakumetigira
1: ando ye modwa ari sa kena to nyere na re kena ko opera tete kere ira to re dia bonere kere ira kere ira to re dia gusia ko ye ko no
0: tete tiga gira kumera oma
2: ndo kada ten bakari tonga bro si dalam de kratu manda mo to aran de ju mangaro kanang dinanda ko mia kuna una ju na na na ko kan to tenga si na ta kwang kurito
0: tumili bagira varia bo
3: ati chali yangu ko na nguvu ya kumisho tu achane ati kozana dai kukua celibate After dating for 3 years
4: Tutakunywa gin na ma whiskey Ladies say hey ukiwa hii
0: Nasiki nasia wendo Kambato tiyo nagiri wa guo
5: Kama mbunu tukio mtata ni wanani
6: Kwa kwa hivyo sina kutai ni kambali Kwa mamuni kwa mambata
0: kutai Ni kira wende kaya karo
5: Mbujara wengu ni kama tukio mtoto wa karaga na kena Wengu kimo ndi wengu na ima kutu
7: Akitako na mpa
0: Nigo tura tura time Wamudinyo jumatato njige juma Da inyangi njige za mugwanja Na the captain mwalipu waka mwendia Ukatuku nyondre rwembo mwendo wakua Utago tango ni mwendo
8: Disamus
9: Apana leta mchezo kwa kazi